0: xiang la yun ri zuo bu de na ni la nue ba qin bu yue xi ba de sen ru yu ru ling ge ni ne ji bi de de de gui bi xi bi xin ju sa ba ling ba de na zuo bu de yu xi na ni ge de ta la nue ba qin bu yue yin ji lun dong lu tie luo ling ge xin ju bi xin ju zu ge zhang ye la yi ge xi ba dang de jia kan a ye luo ju ji ni jia ju jie ding ba jie cui da da lin xin qin ji mo che ji dang a dong dang zhe wa yue 최다 做不允许的呢，你个地汤啦，你再听不听就要吧，许多都有。现在不听的，我学习呢，你个地汤啦，有经验听没？原讲我学习咋才讲，还讲给听不赢。有人做不对么？说我了，我学认真咋学就对呢？你个地汤啦，偏头听不有吧？热追熊月，中文没错，大家切记，声音比认真的呢。
1: 北京农村、宁城里空，看给农村节，请侬各在林村市。龙队习近平给苏先农为党中央给党国的团队党支部写电，也是中级童年为让军军问你呢，老主席考我的十万钱。

0: 我们的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的人民的 དང མི རེ དེ སིང ཁང ཅེ ཤེ ཅེ ཆེ ཆེ སོ མེ ལོང གི ནང དུ ཟོང ཉི ཚུན པར ཤེ པའི མི རེ ནས མི རེ ཇུ པའི མི རེ ཁ གི མང གེ ལ ཙོང རེ གི རིན ཐང ཙམ མ ཟེ ཤོ གང ཅེ དེ ནི ཞེན ཇོ གི རིན ཐང ཆེ ཆེར དེན པ ཤེ མི དགོས པ རེ ཉིན པ མང ཅེ ཅེ ཡེ བེ གོར ཤེ ན མང གེ ཅང ཙོང རེ ཅེ ནམ པ ཟེན དང ཅ བར ང ཚོ ལས ཤུང ཤེ ཤེ ཚོ ཅེ ཚོ བེ ཕར ཅེ དང ཅ ནི ན མང ཕུ སོང ཚོ སོ ཅོ པ ཡིན མིའི རེ མིའི ཤེ ཚོ ནི ཅེ རེ ཡོ བེ ཤེ ཚོ སོ ཕར ཅེ ཤུང བ དེ མང་གེ ཅིན་ནམ དོན ཆེ་གུང དེ་བེ ཇ་ཅིར སིན་ལ མི་ཁེ་རེ་ཅི ཆུ་ཅེ་དེ རེན་ཞིན ཕ་བེ མང་གེ སཱ་ཅུང་ཅི ཐ་ཁེ་ད མང་གེ ཅི རེ་ད ནམ་པ་སོ་ལ སེབར མང་པོ ཤུང་ཡེ དེ་ཙང་ དོ མ་སེ མ་རེ་ཅི ཆེ་པར མང་བ་ད མ་རེ་ཅེ་ལ་ཡ སན་ནེ་ད ཡོ་དེ ཆེ་པར ཆི་བེ མང་གེ ཅི ཡེ་ཝན་ད ཐ་ཅེ་ད ཅང་ནེ་ད རེན་ཉི་ཧེ ཤུང་ཀ་ཝ་ཡིན ཨིན ཅ མང གེ ལ ཁེན ཇོ ནང གེ ཛན ལན ཐོ གེ ཁེ ཝང མང པུ ནང དོན ཅི ཐིན ནི དེ ཡེ ཝ ཤེ ཡོ པེ དར དེ ལ ཡེ ཟུ ནི ཁྱང ཅི ཡེ ཝ དར ཤེ ཅིན ཡི ཡེ ཝ དང པོ ལེ ཡེ ལེ ཡེ ས ང ཛོ ཅི ཅི ན ང ཛོ པེ ང ཛོ ཅི ཇུ ཅན ན ཏོང ལིན ཤེ ཅ ང ཛོ ཅི ཉམ ཉུང དང ང ཛོ ཅི ཆེ ཆེ ང ཛོ ར དང ཅི ཡེ སིན ཚུར ཅི ནང དོན དུ ཤེ པེ མང གེ ཅི རེ ཤེ ཡིན ལེ ཅི ན མི རེ ཅི མེ པོ ན ལ ང ཛོ ར ཤུང ཝ དང ལ་པར ཉང་དེ་ ཅེ ང་ ཛོ ཚོ་ ཤུང་ ཨ་ནི ད་བ་ ཁེན་ ཡིན་ པེ མང་གི་ ནོ ཤུང་ ཁ་ ཤུས་ རེ ཅེ་ དུ མེ་ ལི་ གི་ ན མེ་ བོ ནང་ ཅེ ང་ ཛོ ཤི་ བི་ ཇུ་ རེ ནོ ལེ་ གི་ ཏེ་ ལོ་ ཅེ ཇུ་ པ་ ཅིན་ ཐུན་ ད ང་ ཛོ ཅེ ནུ་ ཤོ་ ཅེ ཅེ ཡུང་ ཅེ གང་ ལ་ དེ་ ཚང་ ཅེ ཇིན་ ད རེ ས་ ཏོ་ ཤི་ པ་ དེ་ ད ཡིན་ ལ ལོ་ ཅུ ཅེ ལེ་ ཅུ རེ མི་ ནོ མི་ རེ ལ ཉ་ ལེ་ ཧིང་ ལེ་ ཇོ་ ལེ་ ཧིང་ ལེ་ ལ་ སོ་ བི་ ལེ་ གི་ ནང་ ཅ མང་ ད ས་ ཏོ་ ཐུན་ པ་ ད ᱡᱩᱡᱨ ᱠᱷᱮᱫᱚ ᱪᱮ ᱪᱩᱡᱮ ᱡᱟᱝ ᱦᱟᱣᱤ ᱛᱚᱨᱮ ᱥᱤᱢᱵᱟ ᱛᱤ ᱫᱩᱢᱤ ᱛᱮᱫᱮ ᱞᱮᱜᱮ ᱛᱤ ᱪᱩᱨᱚ ᱱᱟᱝᱫᱩᱱ ᱛᱟ ᱱᱟᱝᱵᱤ ᱥᱩᱠᱟᱱ ᱛᱤᱱᱤ ᱥᱟᱱᱫᱩᱱ ᱛᱟ ᱯᱷᱨᱡᱤ ᱥᱩᱣᱟᱱ ᱛᱤ ᱛᱟᱫᱮ ᱞᱮᱡᱮ ᱯᱷᱨᱪᱤᱣᱟ ᱱᱟᱡᱚ ᱪᱮ ᱡᱨᱮᱵᱟ ᱪᱤᱱᱛᱩᱱ ᱛᱟ ᱱᱩᱭᱥᱚ ᱪᱮ ᱡᱮ ᱛᱷᱩᱡᱤ ᱪᱮ ᱪᱤᱨᱤᱱ ᱛᱤ ᱛᱤ ᱱᱟᱡᱚ ᱪᱮ ᱡᱩᱨᱤᱱ ᱛᱟ ᱱᱟᱡᱚ ᱪᱮ ᱪᱤᱪᱷᱮ ᱧᱟᱢᱧᱩᱱ ᱛᱟ ᱞᱮᱡᱟ ᱱᱟᱡᱚ ᱵᱤ ᱥᱟᱱᱞᱩᱱ ᱫᱩᱥᱮ ᱞᱟᱥᱚᱵᱟ ᱥᱚᱢᱟᱝ ᱪᱷᱮᱵᱟ ᱛᱟ ᱡᱚᱜᱤ ᱪᱤᱡᱤ ᱟᱞᱮ ᱞᱟᱥᱚ ᱱᱟᱭᱮ ᱯᱷᱤᱱᱥᱚᱱ ᱪᱷᱚᱵᱚ ᱥᱮᱫᱚ ᱡᱚᱭᱚ nga zui ba mre tu mi li zi na mang ten zha xie jun zi dan sa bar xi ba ya li zi la li zi nga wa se wa dan li zi dang dai jin tu li la zhuo wa pe wa li hu qi wa ji ji pin nu ni jin din ba dan ti gen zhe wa yue ba de nga zui bo ji li yi nu ka de ka ru ma de ni bi ye he tong da pa de mai lan zi ba zu de li hu qi wa ka de ka ru ma de ni bi lu xie tong da ni bi lu xie tong na lé lá ká wá mán tó. Lú chóng lé gí lé rú, ón dáng lá bí dé rú, pá tí mé lán zé bá. Tsú tí lé xú chí wá lá só bá. Ngá zú bá rán yí jí, tá tó, ngá zú jí chú tóng lín xí bá, jú jí má lán wá tí tá kí, tí pín lú xú tí sú chún lá. Ngá zú tán chá ní tóng lín xí bí lé jín tí, yí cháy tán yí tú lá, yáng zú jí chú nán há chán xú chí wá tán. Gá zí, yí cháy ní lá nán tún pín sú chú bá. ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ ཁེ lé gà là quân tù xì bì lì xì nè, xìa nhàng tè ngà zù jì, nè gà gàng xì, lé gà nhò là zhè qì wà, nù hiò ngì bà rà jè zhè tàng, zhù bà ngì bà rà jìn tùn gù bì cì tùn lì xì bà xì yì. Lé gì ngò tàng qì zù jì, lì zì dì zì ngì bà rà tù, lé gì zù tàng hìn tù jìn tùn yì gù là, ngà zù bì lù zì yùng sù lì là tè gù bì, gì cì chà nhàng là, nì là jì bà tàng. yīndān jīn jō kō yīdōng wā xiān yīn bā rā, yī cē pār chī wā lī gōr cē jī dōi bā tāng. dāng cāng jīn jō lā tōng wī dōi bā tī. bēn nā, 我做别人我做别，我不看到计划去，娘多问东西别去，晓得这些，哎呀，还是的，工作这些，哎呀，还是的去，联络同联系吧，对答应了。联系地址：是西湖街区晓得这些大不啦？一年之啦，哎呀，还是的去，推门给不东西别，给是把面自动通西别西吧当，人没在当，人没在接，联系啦，弄上新的。 连接地址：阳昌市啦，在牛县对吧？做起哇啦，俺做着等待等监督用钱困难没变，总在等就是接人堂前没电吧当。那不然，给菜忙起哇，连过几步就当，过点就把的，来了滚动西边连接呢，去对面连接线当，连南边拿出把的大哥，去对面忙个电吧，人口数多头，正一不是西边连接。
1: 对呢，连这些老街啦，像多少钱哇？连这这部面的妈咪，长了点呢，嘴巴当他就是比，连给那个说东林西吧，感谢。现在各地方城里这边，连给这热点是万一。没人说说当三年叔叔的过节，连接忙大约把西马贵把这。等那啦，咱过节，我们这边给西吧，别家里也就你。接你说一，我，周。
0: 对，几个就来谈吧，就这档就来你，就送送啊，就一档就啊，就周就对，就几就个，你说谈吧，再接档再来你，你说再送再接档再来啊，再周再对再几再个，送就谈吧，说接档说了你，送就说送说接档说了啊，说周说对，大伯，这边村子人心定把些的。
1: 野菜长里些吧，托马尼多多特巴当，脚都是张望起哇呢。该日张阿家张年门儿吞皮，眼角将丁林这巴当。该日张松东尼东不然门儿没吞皮，给将丁伟脚没做吧。我们这边来的，你该可能是东林西巴来，阿不当很少说见你该说东林没些皮，顶开张一当丁巴鸡，作为娘娘陈长元那黑头。第一，为可见。
0: 考场才给几个奖，得等着为东本个黑呢。黑松兄弟黑你妈了，黑姐张边黑你来兄，黑你张边黑松来兄，黑松张边黑姐来兄，黑姐张边黑俺来兄，黑俺张边黑周来兄，黑段张边黑姐来兄，黑姐张边黑哥来兄，黑哥托你就来也好，就这几张就你认识。 就送送日，就日节日，就俺俺日，就周周日，就顿顿日，就节节日，就个个日，年休人送，年休托年，你妈还送，大大你妈还整日啦，冷也热你过节日啦，秋梅怕你冻着日啦，每到一干节就日啦，春休一年这么久日啦，咱这节日咱你你日，大不月，叶菜就办啦，立即派人村去当，来了当晚得去接。
1: 菜金干月八马多，野菜节追恰做张家里些吧，工作些吧里黑头。多拿得了，李姐俺娃些话当，李姐等待监督当站里东林西边，李姐姐早为姐前去顶把咱们子，没事姐前去干月八的。今年野菜节追恰做张里些吧当，一起做餐了，让往去哇。你呢，李姐拍鸡蛋直不啦，嘴巴眼睛推吧。
0: 李仁们这话说说，刚来地场街也得东林西北来。我们住个扩仓才给几间单，扩仓才给我们住别个多难么这边，就在丁克街人进月八日。李姐七角单，下任村边李姐。李姐刚当刚一那样，说说说现在么这位能蹲谁当，谁当谁月了？能蹲当谁当第二间里，下任人么这话日月。
1: 对呢，李金德，当年退避忙前了，李金德平时初步用为作为吃鸡养殖。李日节我当七区李姐下任下楼下单所，终身门这位，在东林西街街人当郎门这位都满月新那样。李才个端了李姐下楼下单所做二七遍，李姐就认得了李姐七区当下任村边李姐些十九月，别拿。
0: 也个弱不经济，还是好些嘛呢？穷个人做不经济，俺做工了些好。咱们北京这个，那边啥了少见？例如菜村嘛呢， 恰恰恰了配合 W， 理解我的送这节气呢？